தஜ்ஜம் தக்கதிமி தக்கஷணு தக்கதிமி தக்கஷணு தாம் தத்தும் தீம் தத்தை தாம் தபம் தீம் தபம் தை சுந்தர கண்டரே ஆகு தஜ்ஜம் கும் கும் கும் கும் தரிக்கு தஜ்ஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாகு தஜ்ஜம் கும் தரிக்கு தஜ்ஜம் கும் தரிக்கு தஜ்ஜம் தரிக்கு சுந்தர கண்டரே தித்தடாங்கு தித்தடாங்கு தித்தடாங்கு தக்கதி தக்கதி